0: நக
1: வைஷ்ணவைட்ஸ் சே தட் லார்ட் விஷ்ணு இஸ் கிரேட்டஸ்ட் வைல் சைவைட்ஸ் கிளைம் தட் சிம்பு சிவா இஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல்.
0: விஷ்ணுவே கொப்பனி வைஷ்ணுவுலனு சுண்டா செம்புண்டு கொப்பனி செய்வுலனக.